0: Oh, Sai Muruga, every event in our lives is orchestrated by your divine will alone. Even if the world calls our devotion a mere imagination, the joy of loving you is the eternal truth we know. We stand and walk in this world only by your grace.
1: ஒவ்வொரு சம்பவமும் உன்னாலேயே அரங்கேறுகிறது. ஓ சாயிநாதனே, எங்கள் பக்தியை கற்பனை என்று உலகம் சொன்னாலும் கூட உன்னை நேசிப்பதே எங்களின் ஒரே ஆனந்தம். நாங்கள் நிற்பதும் நடப்பதும் உன் திருவருளால் மட்டுமே சுவாமி.